தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்தி தங்கிட்டு தக்கிருக்கு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்தி தங்கிட்டு தக்கிருக்கு தக்தஜ்ஜதி தகல தஜ்ஜனு தகலு தத்தினி தத்தினி தஜ்ஜனு தக்த தரித தனத தனுத